கிலோ தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை தக்க தின்ன தின்ன தக்கர் தின்ன தின்ன தாங்கிட தக்க தருகிட தக்க திகி திகி திகி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ததி கிணத்தும் ததி கிணத்தும் ததி கிணத்தும்